0: أوينا إلى الصخرة فإني نسيت الحوت. بسم الله الرحمن الرحيم.
1: மீன் உதய கெமெகாட்ஸ் டிவிஎஃப்எம் டிவிஎஃப்எம் முந்தை மிக கெனஸ்தினி மஸ்ஜித் உல் சுல்தான் முகமது குர்ஃபானுல்லாஹ் உங்க குரவே ஹுக்குர் நமாத் கேடுவாகுது.

அதுக்கு ஏத்த ஆஹரதா ஹமயங் எவரெங்கே அல்மு ஃபோரிஹியே, அதுக்கு ஏத்த இத்வஹா மெதுகா எவரெம் வணி ஷாக்கு கமெங்கே, அதுக்கு ஏத்த இத்வஹா மெது எவரெம் வணி கானோ பயக்கு கமுகே.

0: திவேஹி எஃப்எம் 91.1 MHz திவேஹிங்க முனிஃபுஹி ஃபில்வா தினமுக அபதுஸ்
1: ரீத் அபதுஸ் ரீத்